பல உண்கால் வரா ஓரோ நன்பியாய் பல வாவா பாங்கி நீ உண்கால் வரா ஓரோ ஏழாய் காம்பானி.